0: Halka signifie en arabe regroupement. Cercle. La Fatiha signe les moments finaux du spectacle dans une halka. Quand l'artiste récite un passage du Coran pour bénir les publics et passe pour collecter l'argent.
1: كامرا كندخل ليها تيقولوا ليها حلقه الميخي.
0: Je suis entrée dans la halka Michi en tant que femme.
1: مني درت قال لي المعلم ديري الفاتحه
0: كان لي ميتر دي لا هالكا لي معلم
1: قلت له
0: ما دماندي دي فير لا فاتحه
1: قال لي ديريها
0: جي لو دي
1: عندك
0: جي ني سي با لا فير
1: مني درت الفاتحه
0: اي ما دي تو لا ان توا
1: جبت اكثر من هذوك الرجال
0: كان جي في لا فاتحه جي كوليكتي بلوس دارجان كي لي زوتر زوم دي لا هالكا qui avait des années d'expérience à Jemel Fna. Ils m'ont dit, tu es une femme et demi, et que je pouvais travailler avec eux.
1: Et non, parce que je suis Suède, et je vais rester Suède.
0: Je suis devenue Suède.
1: Et
0: je resterai Suède jusqu'à ma mort.